0: ماشي في مطعم هنايا ولا بوسناك ici.
1: Bon, on n'est pas snack ici, on n'est pas dans un marché.
2: شهرين قالوا الكنز.